அப்பா அப்பா நவா. I am in the hands of love. Anything happens, it's not my fault.

திம்மிதை தண்ணத்த ஜண்ணுதாம் ஜண்ணுத்த திம்மிதாம் திம்மித்த கிட்டத்தாம் தனத்த திமிதாம் தனத்த ஜனுதை ஜனுத திமிதை திமித்த கிட்டத்தாம் ஜனுத திமிதா தை ஜனுத திமிதா ததிம் தனத ஜனுதா.